0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே? அதுக்கே இந்த இடம் எடுத்துக்கிட்டு இருக்க, குப்பல அறி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்த
0: கிளம்பும் போது சங்கு சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொல்ல உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன
1: தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? நீ எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம்?
0: என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பா பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: லாரி போயிடுச்சா?
0: இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடு ராஸ்கே.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலை இல்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்களா?
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, உன் படத்துக்கே வர்றேன்.
0: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்காரு.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான் பா.
4: கோட் எல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்கா போடுது?
4: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது, கிராபிக்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இருக்கியா? வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல, இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரோம்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனியை பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது நீ அது டுபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
0: ஐயோ
1: டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகோர் டகாட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்பிள்ள
0: கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்ன மாப்பிள்ள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சாயது. சாரி சார்.
0: அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுன்னா அந்த காலேஜ்க்கு ஏத்த அப்படிங்கற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது
1: ஓ அரசக அரசக அரசக see my mapley talent super.
0: ஏமாமா உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்சர்சைஸ் ரெஸ்ட் பண்ணுமா?
1: காலையில 5:30 க்கு எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவல்ல ஜாக்கிங். யா
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதால இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யாரை தேடுறீங்க?
3: டாக்டர் தாம்மா கூடவே வந்து கரைக்கிறனாரு.
0: வணக்கம்.
3: பெரிய
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலி சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கு என் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூடிக்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அதிர்ஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாளர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்த விலை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதையுமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதான இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்கு நீங்க, அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அது ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீ
2: தான். இப்ப பாரு கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: பிரச்சனையை நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தமா ஈஸ்வரி, நீ கையெழுத்து போடு. ஆறுமுகம், நீயும் போடியா?
1: நாம எப்போ போட்டுக்கலாம்? நீங்க வாங்க,
0: வாங்கினே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலையறது?
1: முண்டகனிங்க பாருமா, முட்டைக்கு கன்ஃபார்ம். ரெண்டு முட்டைக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி அந்த சொல்ல வந்துருங்க.
4: வாட்?
1: வாட்ல இல்லாம இது டீசல் ட்ரெயின்.
4: வாட் யூ திங்க்? ஹவ் குட் யூ டு திஸ்? ஐ அம் நாட் எ வில்லேஜர். ஐ அம் நாட் அன்எஜுகேட்டட்.
1: ஏய், என்ன பத்தி என்ன சொன்னே?
4: கையில ஐ வில் கோ டு தி சதர்ன் ரயில்வே ஹை கோர்ட். யூ டு நோ வாட் யூ டு.
1: இறங்கலாம். ஆ, அடுத்த ஸ்டேஷன்ல உன்னை நானே கடந்து போச்சு வெளியில இருக்கு. இங்கிலீஷ்.
4: இப்போ என்ன பண்றது?
5: தீதும் நன்றும் பிறர் தரவாராய்.
1: இப்போ பா. அண்ணா அண்ணா
5: நாட்டுல படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட் கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன,
6: நீ படிக்காத மேதையா?
5: படித்தால் மட்டும் போதுமான? இங்க கேளு, இங்க கேளு.
7: ஏடி பம்பாய்,
8: போங்கண்ணா.
7: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சுக்கிறேன்டி,
8: சத்த சும்மா இருக்கேலா.

0: பவுன் குறையறது. அதை சொல்லாதடா.
1: சொல்லுமண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டிதான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுற? காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல கொடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா? உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீ

போராடினா நெஞ்சம் கிண்டாடினா நாணம் கொண்டோடினா ஒரே பயம் பா.

0: திட்டிட்டு போக போறா. குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ணா?
1: அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க?
2: வாயில குழுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா.
0: வாயில எதுக்குடா குழுக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க?
1: அவங்கிட்டயே கேட்டு தருவீங்க.
3: ஆனா ஒண்ணு,
0: ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு.
3: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்ல இருக்க
0: என்ன பண்ண?
3: நான் ஒண்ணுமே பண்ணல.
0: ஒண்ணுமே பண்ணா ஏன்டா ஊரே உதைக்கு வருது?
3: இது என்னண்ண?
0: எலுமிச்சம் பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: எலுமிச்சம் காய்.
3: இது என்னண்ண?
0: வாழைப்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: வாழைக்காய்.
3: இது என்னண்ண?
0: மாம்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: மாங்காய்.
3: இது என்னண்ண?
0: தேங்காய்.
3: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்?
0: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உரைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
3: பேசி
0: ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்கு நப்பினா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்து டிப பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு.

ஊத்தி குத்தம், தம்பி குச்சதும் கெத்தாயிட்டா. போதுன்னு சொல்லி பார்த்தோம், உமா வேணான்னு தொட்டி பார்த்தோம், சும்மா கெத்தாவுன்னு ஊத்துனாரு.

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல, அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயித்துல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிதா, சர்புர்னு பைக்க எத்த டிராபிக் எஸ்ஐய தட்டி விட்ட. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? நே ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தான்.

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்ட. நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற? பின்ன
2: என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் குட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை? உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்.
3: அப்படி கேளுங்க ஆண்டி. இந்தாங்க இது முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
4: ஹாய் ஆண்டி, எப்படி
3: இருக்கீங்க? பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு
3: சொல்லு. அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க? வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா.
2: எது டாவா?
3: அப்படின்னு நான் சொல்லிங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையில அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வான்னு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வை, வெத்தலை பாக்க வை, வெங்காயம் வைன்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் ஓடி வரேன்?
1: ஆமா, ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா?
0: தம்பியா?
1: ஆ, உங்க தம்பி.
0: கொண்டா கொண்டா.
1: அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச வீரர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
0: நல்லா
1: இருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரியிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காருயா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
0: உங்களுக்கும்
1: படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற நீங்க தேவையா?
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
0: நீ
1: கூப்பிட்டல்ல?
0: லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்?
2: அண்ணனுக்கு தம்பி எழுதுவது.
0: அண்ணனுக்கு இல்ல
2: இல்லையா? அதெல்லாம் இல்லையே.
0: இல்லையா?
1: இருக்குடா இருக்குடா.
2: எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க
0: மாட்டேன்.
2: நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
0: சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
2: போனலையே.
0: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்ட
2: இல்லீங்களே?
0: தொப்பி
2: அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
1: நல்லா படுறா.
0: கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சை கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிருவானு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்
2: போடவே இல்ல.
0: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
2: பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
0: படிச்சா?
1: அடி பல்லகளெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி
2: போயிருக்கீங்க. யாருக்குடா படிக்க தெரியல? முருகா சேட்டை
1: போட்டிருக்கேன்னு பாக்குறியா? எம்ஏ பண்ண கொடூரமா
2: வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா?
3: என்னத்தை படிக்கலையா?

0: எனக்குதானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம், வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: இங்க சௌமியா காணோம், இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வடப்ப.
0: நமஸ்கார் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்க எல்லாம் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளியை பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கி வரேன்.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேர்ந்துங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ
1: இன்னும் இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம் பண்ணிண்டே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி
0: சாப்பிட்டு
2: வரேன். மெதுவா பண்ண பழைய வீடு.
4: என்ன சத்தத்தை காணோம், பிராக்டிஸ் பண்றோம். இது யாரு வச்சாங்க? என்ன உப்பு கிரிக்குது
1: தெரியல குருநாதா.
0: வணக்கம் மாஸ்டர்.
4: யார் இந்த பஃபூன்? கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி கொடுங்க போதும்.
4: இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி.
1: இருக்கு அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாரம் தாண்டா போடணு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற.
2: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கந்த வரைக்கும் கீழே வாய் துடுக்கு.
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
3: போவாதே
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: மிராண்டி சொல்றனா?
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
3: என்னது
1: மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் எடுக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு
2: சுட்டதுன்னே தெரியலையே.
1: நல்ல வேலை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அட நம்ம ஆரம்பம் ஏண்டா நாடுக்கு நிக்கல?
2: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல வயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலை எல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கில்ல தின்னாதானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன், அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாட்டில் சாரம் அடிப்பியா?
1: அது எவ்வளவு விலை ஆகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறியா பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளை எல்லாம் அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
4: யாரு? கொஞ்ச நேரம் காத்தோட்டம ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
4: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
4: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட்ட.
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அத பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேன்னு அதுல கலரா கலந்து வச்சேன், அத குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா, அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளி மூக்கா கடுகு நீ கிளிடா.
5: அப்படிதான் மருத்துவம் மனைக்கு
1: செல்லும் வழி.
5: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஓட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தான் உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
0: அன்பை கடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பான்.

0: அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

0: இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்?
1: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே

0: தன்னை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.
1: கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது?
0: எதிரில்

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சள்

வந்தவனை வாழ்த்துவதாகாதீ. மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவன்

0: வந்து செயல்படு என் தோயா, உடனே செயல்படு என் தோயா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுது போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடா இல்ல நாடு, நாடு எங்களுக்கு என்ன செய்தது?
0: நாடு என்ன செய்தது?

கூட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விழியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம்.

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தெரிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: அடிக்கிட்டு போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பாத்ததுடா? எதையும் பாக்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்த
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பத்திங்களா விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிபட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: பாடு ரெண்டும்
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசு, காதல் பெசாசு, ஏதோ சௌக்கியம் பர்வாயில்லை பாடு.
0: அம்மா இதுதான் தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அநாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த அடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ்
2: கிடைச்சிருப்பாங்களா?
1: ஒரு ஃபுளோல வந்துருச்சு.
3: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு.
3: சாத்தப்பண்டா,
1: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: அப்படின்னா அறுவயசு கழிவிட?
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும் பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: என் பேரை எங்க போனாலும்
2: போடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: இங்க எங்க வந்த?
1: வாங்கணும்னா வரணும்ல.
0: என்ன வாங்கணும்?
1: கமிஷன்.
0: இது நான் பார்த்த பொண்ணு.
1: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
0: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
1: மாப்பிள
0: நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு.
1: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
0: பாப்போம்
1: பாப்போம்.
0: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு.
2: இந்தாங்கண்ணாஸ்கல்,
0: யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வரா, சம்பள போ.
1: என்ன
2: மாப்பிள சம்பள தண்ணி கேக்குறாரு?
1: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
0: சொம்பா? ஐயர்ட்டு கொடுத்துருங்க.
2: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
0: என்ன அது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே.
3: எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க.
0: என்ன அது?
1: லட்டு.
0: அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
3: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
0: கொசு
2: அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிறா? மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
0: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மடமட மடமட கடமட கடமட கடமட மடமல இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்புற கவிச்சு வச்சவன கும்முன்னு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு.
4: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
0: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
4: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு
0: பாக்குறேன்.
5: மிதிக்க போறியா? என்னடா சொன்னா?
0: சொன்ன
5: வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணனை வச்சு காப்பாத்துவன்னு சொன்னீங்க.
0: ஆமா சொன்ன. அதுக்கு என்ன? அப்ப
5: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன். அதுவும் அங்கத்துல சொம்பு
0: வாங்கினா தங்கி சொம்பு?
1: என்ன வெட்டி பேச்சு? இவனை போட்டு அடிக்க போதும்.

0: அப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருமா?

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்திதான் வருது, இதுக்கா நீ கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்க
2: வர்றான். நல்லா அடறான் முதல்ல அவன. ஆளே அவனையும் பாரு, வந்தா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சி கல்ல வரா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா? அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்ப ரன் பண்ண. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்பிட்டு போயிலுமா ஓட்டுறாங்க?
1: என்னத்த இங்க உட்காந்துட்டு அங்க நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான் இவன். பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி டேய், நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
0: குத்துற
2: கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரண்டி இருக்கும், இந்த இவர்ட்ட இருக்கும், இந்த அவர்ட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம்.
1: சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ
0: பண்ணுங்க.
2: சரி, இது
0: என்ன?
2: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பறா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தெரிஞ்சு போய் சார், ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வல்லையா இருக்கும்.
2: அது இட்லி. இட்லி எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா?
0: எப்படி
4: இப்படி இருக்கேன்? மூணு தட்டது யாரு?
1: பொய்யால அமிர்தலிங்கடா.
2: எந்த அமிர்தலிங்கம்? மூணு தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
2: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்க. நீ
0: ஒட்டையா
2: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
2: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
2: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
2: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
0: அது ஓடிருச்சுங்க.
2: கம்பளி பூச்சிய ஓட ஆமா, ஏன்டா எந்திரிச்சா? ஏன்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: பிளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
0: என்னங்க
2: பெல்ட்ட மாட்டறா?
0: பெல்ட்? பெல்ட்
2: இந்த பெல்ட்டா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டறா.
0: மாட்டறங்க.
2: மாட்டறா?
0: மாட்டிட்டு தாமி,
2: மாட்டே. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுங்க.
2: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே.
2: ஏர்போர்ட்ல

திருச்சி மயக்கி என் மனச கெடுத்த சிறுச்சி, கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி. வெள்ளி கொலுசு மணி, வேளான கண்ணு மணி,

0: அம்மானி பாதாள கல்யா பத்திர கல்யா முண்ட கல்யாணம் எனக்கு தெரியலம்மா, மதுரையா இருந்தா ஈஸியா மீனாட்சின்னு போயிட்டு இருப்பமா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்த கணத்தை கேட்டு வர்றானா?
0: வழியப்பாரு. வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட.
0: 100 ரூபாய் எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100 ரூபா?
2: ஆமா,
0: போடா மொட்டப்பழா.
2: ஏய், 100 ரூபாய் தரல, குத்து தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னையா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்ளோ பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்தவங்க இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்கெல்லாம் மேனஸே கிடையாது, நான் படிக்க தான் போறேன், நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்வளவு பெரிய லெட்டரா இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பிட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேர் பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னென்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டரா உட்கார்ந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏறற வர. என்ன விஷயம் மணி?
3: வாடா கண்ணா, என் செல்லம் தான்.
6: ஏ பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டரா தான வருவ?
5: ஐயே, நான் நம்ம ஊர் சாணி தட்டல டிக்கெட் குடுக்குற வேலை தான் செய்வேன்.
3: அட, நான் தான்
0: முடிச்சேன்.
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பட்டி தான் கொடுங்க. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான், பஞ்சத்துல அடிபட்ட பரதேசின்றதையும் வந்தான் போல் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே இது இழுக்க போறீங்களா? எப்படின்னா கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி நீயா? நீ தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி
6: கொடுத்துட்டானுங்களா?
7: என்ன தெரியும்,
0: இந்த டாக் ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கீங்க இல்ல பப்பி?
7: எது டாகா? அது குதிரைங்க.
0: ஓ, இது குதிரையா? சாரி சாரி.
2: ஏய், சில குதிரைங்க இவர் வரைஞ்சிருக்கிற நாய் மாதிரிதான் இருக்கும்.
7: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா?
0: சாச்சா, அதுக்கு இல்ல, நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம், இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
7: ஏ ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அது
0: எங்க மம்மி தான் சொன்னாங்க.
7: ஓ, ஆண்டி சொல்லிருப்பாங்க, சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே.
2: ஐ அம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு.
7: ஏன் பின் கோட் தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சா, இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா.
0: ஏ,
7: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
7: ஐஏஎஸ் ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க, ஆனா இப்போதைக்கு பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது, ஐஏஎஸ் ஆகிறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கு.
7: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி சிஎம் கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்கங்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் சிஎம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி, போன்ல சிஎம், வெளிய டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சிஎம் கிட்ட என்ன ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்த்து எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து, சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா, என் காலரு பிடிச்சி தூக்கி, நீ இவ்வளவு பெரிய மனுஷன, அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்ன பெருமைப்படுத்திடன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அழ, அவரை பார்த்து நான் அழ, அவரழ நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
9: ஐயா,
7: வந்திருக்காரா?
9: வர சொன்னாரு.
7: எதுக்கு?
9: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
7: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே.

கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலோடை கோத்து முத்து முத்து புன்னகையை கேத்து கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலோடை கோத்து.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: எங்க நிக்கிற?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
2: எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திட்டு
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போனோம், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க, உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
3: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ. டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
4: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா? இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க.
0: ஏன் சுத்தி போகணும் சார்?
4: நடைபாதை வியாபாரிகளாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க சார்?
4: நடைபாதையெல்லாம் கடை போட்டுருந்தாங்க, கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு, அதனால போராட்டம் நடக்கு
0: சார். நான் தெரியாம தான் கேக்குறேன், நடைபாதைங்கிறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்?
4: நீ ஓவரா பேசுற.

0: என்ன நடக்கும் யாருக்கே தெரியும். டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழக ஆச்சியா? போனா போயேன்
1: சார். இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. As a citizen of India, I want to know the fact.
2: சார் இவர் ரொம்ப பேசுறான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா?
0: டேய் நீ தீவிரவாதி தானே?
1: இல்ல சார், நான் தேர்றவாதி.
0: அப்படின்னா
1: வேலை தேடிட்டு இருக்கேன் சார்.
2: எங்க தானே போகணும் நீ?
1: நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போகணும்டா.
2: இத முதலே சொல்லக்கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்ப ஏ ரூட்ல நீ வா, கண்ண மூடி உட்காரு, போட்டு போய் விடுற.
1: மூடிக்கிட்டா என்ன ஸ்பீடு?
2: எவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்த பத்தியா?
1: ரொம்ப தேங்க்ஸ் திருமலை.
2: அட்ரஸ் கேட்டுக்க.
1: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனும்?
3: வீர் எவரு? நாக்கு தெள்ளுதே.
1: நாக்கு தள்ளுதா?
2: ஏ தெளுகுடா.
1: ஓ தெலுங்கா. ஐ எம் சாரி சார், நான் வேற யார்ட்ட கேட்டுக்கிறேன்.
3: ஒக்க நிமிஷம் பாபு.
1: பாபா
3: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
1: தரிசனமா?
3: ஏழு குண்டல வாடு.
1: ஏழு குண்டலமா?
3: இதுக்கோ மகாபிரசாதம், லட்டு.
1: லட்டா?
3: வீரு
1: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
3: கோவிந்தா கோவிந்தா.
1: என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
4: அக்கடை சூடு.
1: அக்கடையா? என்னடா கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க?
4: கொஞ்சம் அப்பிலே சூடு.
1: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா?
2: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
1: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.
5: ஒரு பாட்டு பாடுறி.
6: எந்த எந்த பாட்டையா?
5: அம்மா பாடுதே.
6: தேவர் காலடி மண்ணே.
5: குட்டி கழுத, பாதியிலேயே தொடங்குறது, மொத அடிய பாடுறீ.

0: கொண்டாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: எப்படி பிடிச்ச பார்த்தாளா
1: பார்த்தாளா
0: எப்படி பிடிச்ச பார்த்தாளா
1: அட பார்த்தாளா
0: நான் சொல்றதே நீங்க இல்ல
2: இல்ல வேற பார்த்தீங்களா என்ன பாக்குறீங்க மாமா
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தாள
1: அவ தான் போய்டாளே பின்னாடி
2: இல்ல நீங்க வந்துட்டு போறது பின்னாடி
1: இல்ல அப்புறம்
2: டேய் இருடா ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான்
0: என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்
2: வெளியதாம்மா அம்மா சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன் நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு போற புடுங்கம்மா
0: இருங்க மெட்ராஸ் தர போறாள்
1: ஆமா
0: நானும் அங்க தர போறேன் போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ
1: சரி
0: என்ன சத்தம்
2: இல்ல நான் தான்
1: நான் தான் நான் தான்
0: யாரு
2: வேற புரிஞ்சுக்கிட்டாரு
0: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு இன்னொன்னு தாங்க
2: குடிச்சிட்டா இன்னொன்னு
1: தர பாவனடி ஆபத்துடா
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல
0: வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே
1: இத தள்ளறதுக்கு இடமே முதல்ல சொல்லுங்கடா
0: வந்தவர் எல்லாம்
3: தங்கி பிரிட்ஜுக்கு கீழே தண்ணியில தள்ளி விட்டுலாமா
2: நமக்கு இது தாண்டிடுச்சு அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ டிஸ்போஸ் பண்ணலாம் ஆமா இல்லையோ பிட்ட ஐஸ் காபி வேற ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல வண்டி வீணா போடும்
2: நீங்க அந்த பக்கம் போங்க டே போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன் இன்னைக்கு தான் துணை
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்
2: எனக்குள்ள
0: ஐயா வாங்க
1: புள்ளி இல்ல
0: அரண்டா அற்புதப்படாத
1: வந்து வந்து வந்து

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தினா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: வெளியேறேன்.
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூ செவன் எஸ்டே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்
4: சொல்லுங்கல்ல. போய் உட்காருங்க. போய் வந்துச்சு கரவலைய கட்டல.
3: கரவலைய கிடைக்கிறீங்களா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேன்ல தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான முள்ள மாதிரி
2: முள்ள மாதிரி சார். முள்ள மாதிரி சார். அந்த நோட் புக் சரக்கன் கொடுத்தீங்கன்னா படக்கன் கையில போட்டு வடக்கன் கிளம்பிடுறேன்.
0: யாரா முள்ள மாதிரி?
5: உங்க பேரு முள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் முள்ள மாதிரி இல்ல.
2: அவங்க பேரும் மொள்ள மாதிரி இல்லையாடா. வாமா வாமா வாமா. டைம் ஆயிட்டே இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கையெழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டினதுக்கு கழுத்து போட வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கன் கொடுத்துக்கா படக்கம் கையில் போட்டு படக்கம் கழுப்பிடும்.
0: யார பாத்து மண்டை சூடுங்கற?
2: அவரு பேர் மண்டை சூடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: சொல்லினாங்கற மாமா டென்ஷன் பண்ணீங்க.
3: அடி உங்க கோச்சுக்கு பிறந்த கோச்சு.
2: ஏய் உட்கார வாடா.
3: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
2: குளிக்கு
3: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: ரெண்டு பேரு நாளை கை என்ன பண்றது? இந்த அள்ள கைகளை தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
6: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: மேல லாரி இரு ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி
1: அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா?
2: இல்ல, சில பேர் தாண்டி போயிருப்பாங்க, நீ பாத்துருப்பியே.
0: ஆமாமா, தாண்டி போனாங்க.
2: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கும், உனக்கு எதுக்கு?
0: ஹெரோயின்
2: பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
2: போதை பொருள்.
1: ஓஹோ, இங்க சொல்லு பாப்போம்.
0: போதை பொருள்
1: சொக்கா சொல்றியா நீ?
2: இத்தினூண்டு 5000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரக தாவம் போது கேவலம் 1 ரூபாய் 50 காசு சோடா வாங்கி பிளீச் பிளீச் மூஞ்சில அடிச்சு எரிப்புட்டியாடா.
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
3: செவ்வாய்கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய்கிரகமா? செவ்வாய்கிரகத்துக்கெல்லாமா போனீங்க?
1: இல்லை, முடியுமா?
2: இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா?
0: முடியாது, முடியாது.
2: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியாடா.
0: அடிக்காங்க, அடிக்காங்க. தெரியாம இறக்கப்பட்டு எழுப்பிட்டப்பா.
2: எனக்கு
0: செவ்வாய்கிரகத்துக்கு ரூட் தெரியாதுடா.
2: அத முன்னாடியே யோசிக்கணும், பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது. ஊட்டிக்கு படத்தை எடுத்து போயிடா.
0: இல்லப்பா, தெரியாது.

0: என்ன
1: வேலை வெட்டிக்கு போகிற வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறமா தெரியுது. அங்கிருந்த லுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சருன்னு எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சருன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலேயே உட்காந்து இருக்கா.
3: சக்தி ஏங்க, நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்கு அப்படிங்கிற
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
4: ஆமா ஆயத்தோட அடியுது,
2: அடைஞ்சிருச்சா
4: திங்கறதுக்குனே அழையுதியே.
1: அடடா கலரும் ஷேப்புமே அள்ளிக்கிட்டு போற பாப்ள சாப்பிடுற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற. லட்சுமி வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறான்.
1: சமையல்
2: செஞ்ச கைய
1: இது,
2: இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
1: இவ்வளவு
2: எனக்கும்
4: கௌரவம் தான் பெருசு.
2: அப்புறம்
5: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
2: ஏன் எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு
1: போறேன். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பா அடிச்சிடும்.

மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் மனவினைகள் யாரு

0: மச்சா, என்னாச்சு இன்டர்வியூ?
1: மெர்சல் ஐட்டம்
2: வேலைக்கு I repeat the same question.
0: Sir, already working here. Interview why, sir?
2: No, problem. Here, sir. Take your own time. Just for fun.
0: Oh, okay, sir, okay.
2: Tipu Sultan செத்தது எந்த வாரில்? Tipu Sultan செத்தது எந்த வாரில்?
0: Sir, Tipu பாடகர் சார். சுல்தான் தான் யாரு?
2: Take your own time. தெரியாது.
0: இல்ல சார், ஐடியா இல்ல சார்.
2: திப்பு சிங்கர்.
0: கன்ஃபார்ம் சார்.
2: சுல்தான் தெரியாது இல்ல?
0: ஆமா சார், தெரியல சார். பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார்.
2: ஓகே ஓகே. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்
0: சார்? சிங்கம் வந்துட்டு லைன் டேட்ஸ் அந்த பாட்டில் இருக்கும் சார்.
2: ஓ,
0: சிறுத்தை வந்து வத்திப்பட்டில் சார், மேட்ச் பாக்ஸ்ல.
2: கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: தேங்க் யூ.
2: வெரி குட், வெரி குட். ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் சார்? வண்டர்ஃபுல். ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்
0: சார்?
2: ராக்கெட்? ராக்கெட்

0: நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா.
1: கெட் அவுட்
2: சார்.
1: கெட் அவுட்
2: சார்.
1: போடா.
2: சரிடா.
1: நீ
2: எம்டிடா? உண்டி மாதிரி மூஞ்சி வச்சு நீ எம்டியா? போடா சோப்பு வாயா.
1: போடா சோப்பு வாயா.

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. நான் வர
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுறதா?
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் நடக்கிறேன்.
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போயிட்டா ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
2: தெரியும் போடாடே.

0: எங்கிட்ட இல்லப்போ.
1: என்கிட்ட பணம் எவ்வளவு ஆனாச்சு
0: எனக்கு தெரியாது, நீ சொல்லு.
1: 8 மாசம் ஆச்சு.
0: ஏய் வெங்காயம், நீ மட்டும் எங்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த.
2: டேய் டேய் டேய்
1: டேய் 8 மாசம் ஆனா கொடுக்க மாட்டேன்டா.
0: வர முடியாதா வெங்காயம்?
2: ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் டேய் டேய் என்ன இங்க கூட்டம்?
0: ஏய் ரெண்டு பேர் பேசிக்கிறது உங்களுக்கு கூட்டமா தெரியதா? வேறே பாறியா.
2: டேய் டேய் டேய் இறா. என்ன உங்களுக்கு பிரச்சனை?
1: டேய் என்ன பிரச்சனை என்ன? உன் வேலைய பாத்து போயா. டேய் எப்படி
2: டேய் டேய் டேய் அடிச்சனா பாஸ்கல் யார் நடச்ச? யார் வந்து பேசுறா தெரியல உங்களுக்கு? நாரையலா கால் ரெண்டி வெட்டி போடுங்க. ஜாக்கிரத, பப்ளிக் சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும் போங்களா.
0: யாரு நீ?
2: யாரா? டேய்
1: யாருன்னு கேக்குறான்?
2: சின்ன பகவதிரா.
0: அப்படினா
2: பெரிய பகவதியோட சிசிய?
0: எவன்டா அந்த பெரிய பகவதி?
2: பகவதிய தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு?
1: தலைவெட்டியாம்பட்டி.
0: ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய் நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா?
2: மச்சனையும் தெரியாது எனக்கு.
0: பிஞ்சிடுமா?
2: என்ன
3: மூக்குல ரத்தம்?
2: வெளியூர்

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ண
0: நீ யாரு பாத்து நம்ம ஊருக்கார பேர் சத்த மாதிரி இருக்கு.
3: என்ன என்ன தெரியல உனக்கு
0: யாரி?
4: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
3: அவர்தான்
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா?
3: அப்ப சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு
3: இருக்கேன். நம்ம ஊர்ல நீங்க வந்து சாப்பிட போனீங்கன்னா நாலு வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீ.
0: என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க.
3: ஆமா
0: டேய், எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்பியா சாப்பிடுங்க.
3: இவங்க எல்லாம் யாரு?
0: இது யாரா? நம்ம வயலுக்கப்பா கேஸ் நடக்குதுல. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது.
3: லாரியா?
0: பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன்டா.
1: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே பாக்குறானே பாக்குறானே.
0: சாப்பாடு இட்லியை பண்ண சாக்கிட்டா. அதவா
4: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண. ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்போ. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடாப்பா.
4: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
4: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

0: நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலால எவனோ லாவிட்டு போயிட்டான். பூரி தான் நல்லா செய்யுது. என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
0: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன், சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்ப உருண்டையா உருட்டிக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
1: அதான் எனக்கு தெரியுமே.
0: அப்புறம் என்ன செய்யணும்?
1: அதுதாங்க எனக்கு தெரியும்.
0: தெரியாது இல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: அது நிறைய தண்ணிய ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே,
0: வச்சு வையே நான் வந்து குதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
0: என்ன என்ன எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி.
2: சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்.
0: என்ன பூரிய பத்தியா?
2: இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க.
0: ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு, பயணமும் சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன்.

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: இந்தா இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
0: ஐயா
1: என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தனக்கு வேண்டிய ஏற்பாடு
0: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா?
2: ஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹ

ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜக் ஜ

போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லாம் டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலர் பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 ரூபா பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீ மடா.
1: டேய், வீட்டுல இம்ச பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா?
1: ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு.
2: டேய்
1: ஏய், அப்படினா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
2: அடிச்சனா உன்ன?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சிக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: சென்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்
1: கட்டிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியார, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற?
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பாத்து போட்டு.
0: பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி. அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏன்
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்?
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டோடா பேமணி கஸ்மாலம் டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனா அவள்தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா? எங்க படம் பாக்குவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஃபாரினா?
0: யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.

0: இதை பாடுறா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா, ஊர் போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளிவரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளற்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன்.
0: செல்லா, ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? ஹேய், கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ, ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவோம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணியும் சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாக்ரா டான்ஸ் ஆடிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: கொடுக்கறதுக்கு தான் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: டீய குடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன் மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன் துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: மஞ்சு அத்தை, உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமககமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமகமக நல்லா பொறுத்து குடுக்கற. எனக்கா இன்னைக்கு தமிழ்ல பின்னு பின்னு பிண்ட. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை நான் மீன் குழம்பு வைக்கிறேன். எங்கடா போற?
1: மீன வாங்கின வயிற்ற குடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டு கால வரந்தாயி.
0: டேய் என்ன சித்தப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
0: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
0: நம்பலாம்.
1: சரிடா வச்சு கொடுத்தா.
0: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா.
0: ஓ அரிஞ்சா அஞ்சு நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா மீன பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
0: ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: ஏன் அழகி இந்த அருக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்றோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்ட சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தான்.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பர் சொல்லு.
0: அதான் நான் சொன்னேன்ல, 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: அக்கா கீழ்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேற்று இந்த பைய கூட்டிட்டு மெட்ராஸ் வந்துல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கெல்லாம் உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாளையில கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. இது எங்க அக்கா
2: மாதிரிதான்.
0: ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்தா ஆத்தா, உன்னை விட்டுபிட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தா அம்மா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா இல்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்கு மாத்த முடிஞ்சு அடிச்சு காசை புடிஞ்சிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரிய மருந்தா காசாக்கி உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ பக்கத்துல இருக்கா பிள்ளைங்க? என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குன்னு சொல்லிக்கு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறகுங்கடா டாக்டர் தெரியாதுங்கறானாம். சரி வச்சிட்டா வச்சிட்டா வச்சிட்டா வச்சிட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாயா புள்ள? இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்ள, எனக்கு அப்பயே தெரியுமடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பரு, ரோடு நம்பரு, உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறா உங்ககிட்ட.
2: அது போடாம எப்படியா
3: பேசிருக்கேன்?
2: கொஞ்சம் கேளுங்கயா, போன் பண்ணனு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா. என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு அருவால் எடுத்து வைட்டாயா?
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்பர்.
0: ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோடு நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டனா? உன்ட கேட்டனா? என் நம்பர் மட்டும் தான் உனக்கு போட சொன்னேன். அதான் ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்ன நீ விவரம் கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க? கோடு நம்பர் நான் இருக்கே தெரிஞ்சுக்கிறேன்.
3: இல்லப்பா,
0: எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: இடம் வந்துருச்சு, இறங்குங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதான் சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடிச்சது தான் சொன்னாரு.
1: இதேண்டா முதல்ல சொல்ல. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கணும். டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடு. இது
2: இந்த வீட்டு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தார் செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
3: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்களா போக? நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில தீச்சட்டியோட டண்டனக்குன்னு பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
4: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடைகளுக்கு தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலைக்கு ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
4: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
3: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
4: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது? கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க.
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்.
5: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு
1: பண்ணுவீங்க? இப்ப 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு.
2: ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்போ குடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட்அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க.
5: நாளை
1: காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லா அட்டிச்சும் வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

நீ வந்தவள உருங்கி மிருங்கி சிங்கி மைக்கை நட நடந்தால் நெஞ்சின் உள்ளில் சரக்கு சரக்கு சிங்காரியே அகரம் மதுரம் நுகரும் தருணம்.

0: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
1: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
0: என்னடா சொல்றீங்க
1: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம்
0: பண்ணிக்கிட்டாங்க.
1: இவங்க வழக்கப்படி
0: எரிக்கணுங்க,
1: புருஷன் வழக்கப்படி
0: புதைக்கணுங்க.
1: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
0: ஆட பதறுகளா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
1: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
0: மகன் எப்ப வருவான்?
1: தெரியாது.
0: ஏன் தெரியாது?
1: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
1: ஆமாயா,
0: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம். மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யாரு? இந்த ஜுனூன் சேட்.
2: இந்த அம்மாவுக்கு நீ பெத்த பையனா இல்ல பெத்த பையனா?
0: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
1: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
0: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நெல்சு மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
0: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
0: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
0: போடாம்.

0: என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: முறப்பொண்ணு தானே,
2: இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த கழிவுங்க, அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும். போங்க.
3: ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை.
2: ஆத்தி குருகுருன்னு பார்த்தா தப்பாவல போச்சு.
3: ஏய், உன்னதா?
2: டேய், பொட்டி படுக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்னது?
4: என்ன
2: அங்க என்ன பார்வேன்னு கேட்டேன்.
4: சும்மா
2: சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறப்பொண்ணு.
4: ஓஹோ,
2: என்ன ஓஹோ? ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற லுக், அங்க லிப் இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே
4: ஓகே
2: ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு.
4: ஓகே.
2: என்ன அதுக்குள்ள காணா?
4: என்ன தேடுற? என்ன தேடுற?
2: அம்மாடி,
4: என்ன சத்தம்?
2: ஓபன் ஆயிருச்சு.
4: சரி போ.
5: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
6: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
5: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
5: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான

0: ஷார்ப்பு, டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்
1: தெரியலையே.
2: ஆமா, நேற்று உங்கள்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னான்.
1: ஏய், ஏதோ தங்க தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான், டயர் தானே உருண்டுனே வருவான்.
0: ஏய், இதோ வர்றான் பாரு டயரு. செல்லக்குட்டி, ஓடி வாடி. ராத்திரில உங்க அப்பா போன் எங்கடா போய் தொலைஞ்சா?
3: ஒண்ணும் இல்ல குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் தந்துருந்தா. ஒருத்தன் வண்டி தந்து குறுகுல விட்டான்.
0: ஐயோ,
1: மேல ஏதோ கை வச்சாங்க.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீடிய நான் தான் கச்சனானு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல. ஏய், எங்கையில வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்ல இருந்தா இங்கே நில்றா அப்படின்னா
0: பதிலுக்கு நீ என்ன சொன்ன?
3: அவன் லோக்கல்ல, நம்ம லோக்கலுக்கே தூக்கல இல்ல. நீ ஆம்ல இருந்தா இங்கே நில்றான்ட்ட. ஏன்னா போனதான் ஆளு கூட்டு வருவான்.
0: சூப்பர் மச்சான், நீ ஐசா ஜூட் ஆச்சு.
3: அவன் பயங்கர ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான்.
1: அப்புறம்
3: அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே

0: பாருங்கள் ஏடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம்.
1: என்னடா சொல்ற, விடிய விடிய அங்கே இருந்தியா? அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா?
2: கக்காதா?
1: அது
2: அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு.

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்க?
1: அதெல்லாம் இல்ல, 1 ஹவர் ஆட்டோ வருமா?
0: 24 ஹவர்ஸ் வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போறோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்து விட்டா ஃபுல்லா மூடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் எஜென்ட் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலாம்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்த காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ, பெட், ஸ்கிரீன், ஆ ஃபேன், ஓஹோ போன், அடடா மல்லிகை பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே?
1: அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உங்க பேரு?
1: ஐயம்பேட்டை அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
0: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
1: ஆமா சார், நம்ம பேரை சொல்லுற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
0: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
1: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீச மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்குள்ள அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
0: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
1: படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
0: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
1: இல்ல, நான் வெயிட் பண்ணா பாத்திருக்கேன்.
0: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
1: உலக புகழ? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு நீ இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
0: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
1: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்படையா?
0: சரி, சட்டை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே.

0: பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பறியுமே.
1: எத்தனையோ இந்தியர்கள் சத்தியம் இல்லாம இருக்காங்க, உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காரு.
0: யார் இது நாகேஷ்?
1: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
0: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
1: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவரோட ஓரச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
0: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
1: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறேன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
0: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார், டேக் யுவர் சீட்.
1: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
0: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
1: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லையே.
1: அப்ப அவர்தான் எங்க அப்பா. அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
0: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம் பா.
1: அது என் அதிருஷ்டம் சார்.
0: ஏன்?
1: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி என் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
0: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
1: நான் வரேன்.
0: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
0: என்னையா கேள்வி கேட்கற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
0: 7465 100க்கு.

0: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
1: ஏன் பெருமிச்சுடுற?
0: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
1: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே.
0: கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு?
1: கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற?
2: ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா?
1: சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
2: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
1: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
2: வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா?
1: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
2: அந்த வேற நான் பார்க்க கூடாதா?
1: அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா.
2: அவனே எடுத்து சொல்றது.
0: அட, ஒரு வைத்தியர் தான கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போவில.
2: டேய், தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம்.

போச்சு மூட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கின அப்படின் வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.